ஹமகஷவரும் அல்லாஹாய் எகலாங்க மலாயகத்தும் நபியாக மச்ச சொல்வாய்லவத்தே ஏ ஈமாம் விஜ மீசகுன்னே தியபே மீஹும் எகலேக ஃபானுக மச்ச சொல்வாய்லிவ்வும் எதி துஆ குராஷ் அதி எகலேக ஃபானுக மச்ச சலாம் லிவ்வும் எதி தியபே மீஹும் கின கினைன் துஆ குராஷே.

ஹமகஷரும் அல்லாஹாய் எகலாங்க ரசூலாயங் உந்தகு குரா எபஹி தொகு கொக்கா ஃபிர்வா மீஹுன் தன்னாஷ் அல்லாஹு எவரென்ன துனியாய் ஆஹ்ரத்துகா லாண லெவ்வி அதி எகலாங்க இஹானாத்திரி அஜாப் எவரென்ன டக்கா தையார் குருவி.

அருமத்தின் பேர் வாய்க்கா எனக்கு கொண்டு தகுதி எனக்கு ஃபஹத் ரொனால்டோ ரொனால்டோ குறிங்க அருமத்தின் குறிய வண்ண கொண்டு கொண்டு தேங்க எனக்கு கொண்டு சொக்க குறிய ஃபோனுவா லேஃப் இருத்த வண்ண தி கொண்டு தந்து போல்தான் கொள் பார் போல் தி கொடுஸ் ஏரிய தரம் பேர் கோலுக்கு அருமத்தின் குரேஷிய ஹாஃப் தரம் பேர் வகைதி ஒரு ரீத்து கொஞ்சம் ஏரிய கேரிங் நகாதி போல போச்சு கொண்டு தெம்மே நீ குடி இருக்கிற குறி ஃபோனுவா அது ஹமத்தங்க இதற்காக ரீப்புது ए गोदर तेरे तीन फारस फोनवा दे पूरी बोल आदमी फर्स्ट मिनट को लेफ फॉर द महाफ द टीम को लेविस टीम को लन जे कोच को कोते वेट जे सनसा का तेरे कह रे दिया क्रोएशिया को तेरे कुर कुशा को क्रोएशिया का सतार नंबर सुसिच कुर कुशा को के नी फेज जो सनसा का तेरे कुर फोनवा दे ने पहुंच गलो पोर्चुगल को फनर नंबर போலிஃபேன் ஹமினட் குளவிச்ச ஹமினட் குளவெங்கிரோ ஜெட்சிம் கிரபிஸ்டிம் கல்லான நிச்சயம் ஏகண்டக்கு ஏரியா பேர் குரஃபா நகாதின் போலா ஃபாத்தும் குரோஷியா கொண்ட போஜே பேக்கள் ஃபஹாத தாந்தி போய் ஏரியத்தின கீப்பர் அத்தும் ஜெஸா பேர் கொதி கோனர் பொருத்தம கோனர் போச்சுகல லிபி மெச்சுகஸ் பொருத்தம கோனர் போச்சுகல் சத்தா நம்பர் ரஃபேல் நக ரஃபேல் கேரிங் குளுத்தரே காஷார் நம்பர் நக நகாதின் போலா போதும் ஃபோனுவாத ஃபும்மா ரொனால்டோ போ மத்தின் தீபோக்கு காண கதிபுனே ஏரிய தெரிய இருக்காரு ஒரு குளுத்தரே குறை ஃபோனுவாத போல ஒரு தனமத்தின் பேரங்க தியே ரொனால்டோ போ மத்தின் தீ வர மச்ச ஃபும்மா ஏரி நகாதி கோனர் ஹெனமஸ் பாத்தும் என்ன போ மத்தின் ஆ போல இருக்கே திஃபா குறி திஃபா குறி டியர் இருக்காரு ஒரு குளுத்தரே எனக்கு ஸ்கூல் அது ஃபோனுவாத மச்ச குறி ஹூரஸ் தனமத்தின் கோதா மாஜுன பேர தியே ஹம்மினட் குளைஃபா ஹம்மினட் ஃபுர்த் மஹாஃபும் குளைஃபங்கிரோ டீம் கூட எவ்ரி டீம் கல்லுஜே போல் குருமத்தி குறி ஃபோனுவாதி கோல் கீப்பர் குறி ஃபோனுவாதி போல் அஸ்மி துனா கேர் போல் அத்லாஃப் குரிய குரேஷா கொண்டு போச்சுக்கல் ஹாஃப் தேர் ஃபோனுவாதி போல் போச்சுக்கல் கொண்டு போதும் குறி ஃபோனுவாதி போல் அஸ் போலே வண்ண மஸ்தே குறி ஃபஹாத்தும் குரேஷா கொண்டு போல் குறி ஜெயிலா பாஸ் கேக்கண்ட ஹாஃப் மிதப்பர் குறி ஜாஸ் டெலோ குறி தீப் அருமத் துஹதி கொண்டு தெரியா சத்தார் நம்பர் கொண்டு கொதன் சுசிச்சு ரெண்டும் சேனவர் தங்கள் பார போல் தீதிகத்து ஸ்பீர் அத்தன் வி போலே அது வாவரொபர் தங்களை பார போலதி ஹம்மினட் குளேஃப் ஃபுர்த்த மஹாஃபும் ஹம்மினட் குளேஃப் எங்கிலோ டீம் குறை எவ்வி டீமுக்கு அந்த நிஜ தி ஃபேலும் மெண்டேஸ் நூனோ மெண்டேஸ் குறி எது போல மெதுனா கேரி குரேஷா கொண்டே குறை ஃபுனுவாத போச்சுக்க கொண்டே குறி தீப் அருமத்தி பண்ணதே குண்டே அது ஜெஸ்ஸாக ஃபாத்தா சார் ஆஹாம் குறி குரேஷா கொண்டே போல் ஃபேன் குறிச்சு வண்ணனுங்க தெரியா நட்டுவாத நட்டுவா நகாதி நகாதி போலே அரணி குளுத்தரே ஃபுனுவாத மஸ்தே குறி நாடு அரி என்ன போமத்து நிஃபார்ஸ் போல் தீ பேர் வர ரீத்துக்கு ஏற்ற நகாதி போலே அஷார நம்பர் பெட்ரோயா ரொனால்டோயா தெக்குன்னு தெரி போலே அங்கே போமத்தின் தீகத்துக்கு பேர் அஷார நம்பரு பெட்ரோ நகாதி போலை வர ரீத் குறை ஏரியா கேரி குறை மத்த மத்தி கோது எடுத்து நகாதி போலைய ஏறித்த ஃபுனுவா தே ஃபுருசத்துக்கு ரொனால்டோ மசை கொஃபு போதும் ஜஹாங் என்ன மிஸ் தே ஃபுருசத்துக்கு சம எக்காக கொத்தே ஃபும்மே ஏறி போமத்தி போல பேர் வேண்டியே அம்மினட் குளைஃபா ஃபுருத் மஹாஃபு டீம் எவ்வி டீம் கல்லாண்டு குமுத்தரே பார்த்து குரேஷா கொண்டே குறி ஃபுனுவாத கேரி கொண்டே வெட்டிச்சு போலது முடி சீதா குரேஷா கொண்டே போல குறி கீர்த்தினி குறி ஃபுனுவாத மெதுனா கேரி என கேரி கொண்டே நட்டுவாத அருமத்தி போல குறி ஜேதனி குரேஷா கொண்டே பேக் ஃபாத கேக்கணக்கு ஹாஃப் மிதாச குண்டே போதே சீச்சு போதே சீச்சு போல குறி ஜேதா தீர்த்தி குறி ஃபுனுவாத பெருசிச்சா பெருசிச்சு கேக்கணக்கு ஹாஃப் மிதாச போச்சுக்கு ஹாஃப் தினே தங்கள் ஃபாத்தும் அன் நம்பர் கோவேசிச்சு கோசிச்சு கொண்டு கொதா குறி மோட்டர் ரீச் சென்சா கத்திர மோட்டர் ரீச் குறி ஃபோனுவாத தீர்த்தி குறி ஹாஃப் கேக்கண்ட கம்மிதாசம் புதுசிச் ஆசுசிச் குறிய குளுத்திரகன் ஃபஹாத் எனக்கு குளுத்திரகன் பேக் ஃபஹாத்
பெரிசிச்ச பெரிசி கொண்டு கொல்லாஸ் குரிய மீது கேரி குரிய ஃபுன்வாத மசை குரணி பாத்தும் சென்சாக தெரிய குறி பொங்குரு சீச்சு பொங்குரு சீச்சு கொண்டு கொல்ல மாட்டோம் குறி ஜெனி கேரி வித்தே போச்சு கொள்ள குண்டே தீவுமே குறி சென்சாக ஹொரஸ்கோ குறி ஃபுன்வாத பாரிமத்தி ஏற கனா திமே குளத்தே ஏ நகா திரே வத ஜி தீங்கு நகா தி போல போதும் ஃபுன்வாத மசை குறி ஹொரஸ்தம் பேரங்க தி ஏகார நம்பர் புடிவியா ஃபுன்வாத போல தியை ஹொரஸ் தனமத்தி பேரா Diha minute kulayfa. For the half and diha minute kulayfing hero. The team Gravis team called Dan and Vijay Kulmutere. Portugal content, Portugal half and back for Fahata Jessali. Ruben Diaz control called Akuri Medona Kan, Kunter and Kuri from Wallace Medon Horosco. Rafael was qualified. One number second, what they left for Fahata Ronaldo, Ronaldo Duco, and Kunter and every Fahata Jessali Bola. குரோஷியா குண்டே லிபுனே நிமிஷம் குறி போர்ச்சுகல் குண்டரை போல ஜாங்கும் தெரி காரத்தியா குரோஷியா குண்டரை அப்புறம் குஷா கொடுக்கும் டிஃபெஜோ போர்ச்சுகல் குரோஷியா ஹாஃப் கித்தரே போர்ச்சுகலுக்கு நூனோ மெண்டேஸ் போலி சந்தாங்கும் தெரி காரத்தியா அன்னம்பர் குரோஷியா கோவசிச் குறி குஷா கொடுக்கும் ஏரி அவர் கேரி கோவசிச் ஃபேக் ஜெஹிஃபா வெட்டினி மெண்டேஸ் நூனோ மெண்டேஸ் குறி ஃபுன்வாத கொஸ் ஏரியா கேரி நீஃபெஜும் டி ஏரியா ரொங்கு எஸ் பெனல்டி ஏரியா கிஹே தா கேரி எதிம குடு தங்கோளம் கம்ம பார்த்துக்கு பாஃப் தண்டுக்கு ஹுரஹ பதாயிரம் அருமத்தி புறப்பட தங்கோளம் அருமச்சம் எனக்கு தனக்கு திக பதாயிரம் ஏரியா ஏரியா ஹாஃப் கிம் மிதவாணி குரேஷியாக்கு எகார மேட் குழைஃபா பொருத்தம் ஹாஃப் இந்த டீம் எவ்வி டீம் கருதான் விஜயம் குறி ஃபுன்வாதம் கோஸ் தீஃபெஜும் ரொனால்டோ எபுஹரி போலக்கரை மாட்டு கொஞ்சம் அது இத்திரு குழந்தை செபுஹரி குறி ஃபுன்வாதார் குரேஷியாக்கு குழந்தை ஏரியா ரோங்குமத்தி லைனக்கம் மாட்டு கொஞ்சாக்கு குழந்தை ஒஷோ செபி பார்த்துக்கோ ரொனால்டோ குரஃபுன்வாத் போல் மடுக்கொள்ளாங்க திரு குழந்தைங்க ஜெயிலா திகத்து கோஸ் அறிமுகத்து போல பேர் குரேஷியா குழந்தைக்கு அநியாயம் திரும்ப போல அஞ்சம் குழந்தை அநியாயம் வெற்றி ஃபேக் ஃபலமஸ் கண்டுக போல அஞ்சு இனி கோஸ் தீபா அணியாக வெட்டி ஃபுர்த்மேக்கு என கேரி ஃப்ரீ ஊர் படுக்கொண்டாகி ஃபுர்த்து மஹாஃப்கு குளம் குறிய தாயிரோ டெட்டிங் கிரேவிஸ் டீம் கல்தான விஜய் பாரம் மீட் குளேஃபா பாரம் மீட் ஃபுர்த்து மஹாஃப் குளேஃப் டெட்டிங் கிரேவிஸ் டீம் கல்தான விஜய் ஃபேலும் தங்கள் ஃபாத் மிதுனா கேரி போர்ச்சுகல் குண்டே போல் ஃபேன் குறிய ஜெயிலாஃப் தீத்தி குறிய ஃபுன்வால் சென்சாக திறன் ருபென் டியாஸ் கொண்டோ கொல்லா குறிய அனுமதி ரஃபேல் பேக் ஃபஹத் ஜெசால் மீதுன கேனி குழு தெரிக்கணும் கொஞ்சம் கொல்ல குறிய ஜெயிலனி புருனோ ஃபெர்னாண்டிஸ் குறி ஃபுன்வாலி போல சத்தா நம்பர் நகாதினி ரஃபேல் நகாதி போல மா மத்தி வச்சு ஆகத்த சேரி பேர் ஃபிரெண்ட் ஜெயிலர் தாந்தி போல் குரேஷியா குண்டே போதும் குறி ஃபுன்வாலி போல ஹாஃப் மிதாசம் குரேஷியா குண்டெரிய சாத் நம்ப பெருசிச்சு வச்ச குறி போல எனமிஸ் கேரித்தியா போர்ச்சுகல் குண்டெரியா சப்போ என்ன ஃபுன்வாலி கொண்டு போர்ச்சுகல் குண்டெரியா குறி குஷா கொடுக்கும் லீஃபெஜும் குரேஷியா ஜெயம் குறி ஃபுன்வாலி கேட்கணுக்கு ஹாஃப் மிதாசம் பீரோங்க கேரி கோவிசிச் பேக்கோ ஃபஹத் ஜெஸ்ஸாதி கேட்கணுக்கு ஹாஃப் மிது வரை கொடுத்தவங்க ஃபஹத்தும் உலசிச்சோ உலசிச்சு கொண்டோ கொல்ல புரசிச்சோ கோவிசிச்சோ கோவிசிச் பேக்கோ ஃபஹத் ஏற்றேன் கீப்பர் குறி ஃபுன்வாலி பேர் திரை குறி குண்டெரியா என குறி அனுஃபாத் அறுபத்தி ஏரிய பேரும் குரேஷியாக்கு ஸ்டெலோ பேக்கோ ஃபஹத் ஜெஸ்ஸாதி குண்டெரிக்கேன் ஃபஹத் நுக்கும் லேஃபா மாத்தி மாத்தி குறி ஃபுன்வா லேஃபா சென்சாக்கல் பேர் ஃபிரெண்ட் தாந்தி போல போர்ச்சுகல் குண்டே போதும் குறி ஃபுன்வா அது போல போர்ச்சுகல் குண்டே போல ஃபேன் குறிய அஷார நம்பர் போல ஃபேன் ஒன் அண்ட் பெட்ரோ குறி காய்தி குண்டே நட்பா ஃபுன்வா அது போல ஃபஹத்தும் அத்லா போர்ச்சுகல் குரேஷியா குண்டே அத்லா குறி கேட்கணும் ஹாஃப் மிதாசம் பெட்ரினா பேக்கோ ஃபஹத் ஜெஸ்ஸாதி மிதுனா கேரி பெருசிச்சு போர்ச்சுகல் ஹாஃப் தே பதிலாக மிதுனா கேரி குறி கோவிசிச்சோ கோவிசி குண்டோ மோட்டரிச்சு குறி மத்த மத்தி ஃபுன்வா அது போல் டூ ஃபார் அண்ட் ஃபார் அருமத்தி குண்டே டூ ஃபேர் குண்டே அது ஃபுன்வா பத்தம் குழு குறி இல்லை ஃபுன்வா அது மத்தி சாத மினட் குலைஃபா
சாதா மினிட் ஃபுர்த்தம் ஹாஃபும் குலேஃபும் இருந்த டீம் எவ்ரி டீம் கழுதான் கொண்டு தேரேன் போச்சுக்கல் கொண்டு போச்சுக்கல் தேரே நம்பர் வேக வேக கொண்டு கொல்ல பேக் பஃபாத ஜஸ்ட் சன்சக அனுமதி மேவஸ் மேவஸ் கொண்டு கொல்ல மேவஸ் ஃபஹத் சன்சக கேரி கொண்டு பால் ஃபக்குரி ஜெயலா தீதி ப்ரொஃபனவால் மெதுன கேரி அஷார நம்பர் பெட்ரோ பெட்ரோ பேக் ஃபஹத் போச்சுக்கல் ஹாஃப் தே மெதுன கேரி கொண்டு கரெக்ட் குரே மத்த ஃபனவால் போல் தூஃபாரன் கொண்டு தேரேகோ பெட்ரோ பெட்ரோ வர்க்கு ஃபஹத் குரோஷியா கொண்டு போதும் குரே ஃபனவால் போல் பேக் ஃபஹத் நை பிரிங்க கேஸ் கோர்னர் கே பேர்வி போச்சுக்கல் தேவன கோர்னர் மெச்சுக்கு தேவன கோர்னர் பொங்குர சீச் ஃபனவால் போல் பேக் ஃபஹத் தி ஃபனர் மெட் குலேஃப பொறுத்த மஹாஃபும் ஃபனர் மெட் குலேஃப ங்கிரோ டிஃபீம் கர எவ்ரி டீம் கல்லன் நிஞ்சி போச்சுக்கல் கோர்னர் நகந்தனி ஃபன் சர்வீஸ் நம்பர் நூனோ மெண்டேஸ் மெண்டேஸ் கோர்னர் நகாரோ குரேஷியா ஏரி தேரக போச்சுக்கல் பை குளுந்தன மியாஸ் வாதே வெத்திமி ஃபனர் மெட் குலேஃப பொறுத்த மஹாஃபும் டீம் கர எவ்ரி டீம் கல்லன் நிஞ்சி மெண்டேஸ் நகாதனி ரீஃபே கோர்னர் மெண்டேஸ் நகாதி கோர்னர் ஏரித்தல் தாந்த போதும் ஃபனுவாதி ரொனால்டோ ஹுஸ்தனத்தி பேரங்கதியே ரொனால்டோ எனும் தேர நம்பர் ஃபனுவாதி ரொனால்டோ சரி போலே ஃபும்பேக தேர நம்பர் வேகா குரு ஃபனுவாதி போல ஹுஸ்தனத்தி பேர வேக ஃபஹாத்தும் எரி ரொனால்டோ சரி ஃபும்பேனம் சரி ரொனால்டோ சார் திமு குறி தேர நம்பர் போதும் குரு ஃபனுவாதி போல திமே ஃபனுவாதி போல ஹுஸ்தனத்தி பேரங்கதியே கோல் குருமத்தி குரேஷா குந்தர் குரு ஃபனுவாதி போல சன்சா கத்தரே போச்சுக்கல் குந்தர போல் திஃபாக்கம் உழைப்பு குறி குஷா கொடுக்க போச்சுக்கலுக்கு தின் நம்பர் ரூபன் டியாஸ் அறிந்து காடு தைக்கி மீரேக்கு மெச்சுகே பொருத்தம் அறிந்து காடு போச்சுக்கலுக்கு தின் நம்பர் ரூபன் டியாஸ் அங்கே தைக்கி பொருத்தம் ஹாஃப்கு குழு குறிய தார் பொருத்தம் ஹாஃப் சோழ மெட் குழைஃபா தி டீம் குறை எவ்ரி டீம் கல்தான நிஜே லீஃபே ஜோங் போல திரு திரு குறை ஃபோனுவா லேஃபி ஸ்டேலோ ஸ்டேலோ குறிய ஃபோனுவா போல அருமத்தி தூ ஃபாரி குழு தெரிய கொஞ்சம் கொல்லி அருமத்தி பேர் கேரி ஏரியா தீமே கேரி இது கொஞ்சம் நட்பு ஜஸ்தாதி போல கேரி குறி போச்சு கது குழு தெரியா குறி குஷா கொடுங்க சத்தார நம்பர் சுசிச்சு வெட்டுனி கேரி தி தேர நம்பர் வேகா குறி குஷா கொடுங்க ஜெஹன் தீஃபா போச்சுக்கல் மாஃப் குரு குரேஷியா போச்சுக்கல் ஹாஃப் திரே சத்தான போர் சுசிச் மசை குறி போல் ஃபேம் வண்ண நம்ம ஸ்கேரி குறி தேன் போர் வீக தத்தேழ வட்டாய் சத்தார மேட் குழுவிஜே சுமி சுமே தீஃபே ஜோங் குரு ஃபுனவாதின் ஏரியா மிதாதி மேம் வேறவங்க தங்களுக்கு கேரிக்கு பாஃபா மோட்ரீச் குரேஷியா கேப்டன் மோட்ரீச் குறி ஃபனுவாதி போல எடுத்துரே போதும் ஃபஹாத் திஃபா குறி போச்சுக்க கொஞ்சம் திஃபா குறி போல போல குறி ஜேதனி ரஃபேல் ரஃபேல் குறி ஃபனுவாதி போல ஃபஹாத்துங்க குரேஷா தினம் போல ஸ்டென்சிச் ஸ்டென்சிச் திஃபா குறி அறிமுகத்து போல பேர் அஷார் மீட் குலேஃபா பொறுத்த மஹாபும் அஷார் மீட் குலேஃபிங்கிற தெட்சிம் குறி விஷ்டி கல்தான் போச்சுக்க குந்தர் சென்சாக்கள் கேரி குறியா ஸ்தீர்த்தி குறி மீது ஹோஸ்க்கு ஃபனுவாதர் ரொனால்டோ ரொனால்டோ குண்டோ கொல்ல கூறிங்க அறிமுகத்தி பேர் கேரி குந்தரே கேன குன் ரஃபேல் ரஃபேல் ஃபஹத் மீது கேரி ஜஸ்ஸாதி கென்சிலோ கென்சிலோ குண்டோ கொல்ல அறிமுகத்தி தங்க ஃபஹத்தும் ரூபின் டியாஸ் ரூபின் டியாஸ் போலீஸ் குறி ஜெயிலா சென்சாக அறிமுகத்தி குறி ஃபனுவாத குண்டரேக சத்தார் நம்பர் ரஃபேல் ரஃபேல் குறி ஃபனுவாத மசே குறி என் பேக் ஃபஹத் மீது கேரி கென்சிலோ கென்சிலோ குறை ஃபனுவாதி போல அருமத்தி போல வண்ண மசே குறி குளுத்திராத்தும் அத்லாஃப் குரேஷா குந்த அத்தாஃப் குறிய ஃபஹாத்தும் தங்கள் ஃபஹாத்து குறி குண்டே ஜஸ்ஸாதி அருமத்தி போல தங்கள் பார தேவனி எல்லும் போச்சுக்கல் குரேஷா ஹாஃப் திரே ஹாஃப்க்கு மிதாசம் தங்கள் ஃபஹாத்தும் சன்சாக்கள் கேரி மிது கேரி போல குறி ஜெஹிதனி ஃபினாண்டேஸ் ஃபினாண்டேஸ் தங்கள் ஃபஹாத்தும் தின் நம்பர் குறி ஃபனுவாதி ருபின் டியாஸ் குறி அருமத்தி ஹாஃப் மிதாசாமும் பெட்ரோ பெட்ரோ குறிய தின தங்கள் ஃபஹாத்தும் எனக்கு ஜஸ்ஸாதி ரூபன் டியாஸ் ரூபன் டியாஸ் எம்பரஸ் ஃபாத் தேர நம்பர் வேக வேக கொண்டோ கதா குறிய ஜெயிலா தீர்த்தி குறி அறிமுகத்தி ஜெஸ்ஸாத் குழு தெரியும் அஷார் நம்பர் அஷார் நம்பர் விஹி நம்பர் கென்சிலோ கென்சிலோ குறிய கொண்டோ கொல்லா சென்சாக அறிமுகத்தி குறிய குரேஷ் ஹாஃப் தென் தங்கள் குறி ஜெஸ்ஸாத் தின் நம்பர் ரூபன் டியாஸ் ரூபன் டியாஸ் ஹாஃப் மேதா சாபு குரேஷ் ஹாஃப் தென் பெட்ரோ பெட்ரோ ஃபாத் ரூபன் டியாஸ் எம்பரஸ் ஃபாத் சென்சாக தெரிய குறி
තේරන නම්බර් තේරන නම්බර් බෝල් සංකුරි ජෙහෙදනි ඒ පෙනාටෝ වේගා වේග කන්ට්‍රෝල් කළා තන කොෆාතන කිස් තින් නම්බර් පෙඩ්‍රෝ පෙඩ්‍රෝ නෝ ඩියස් ජෙස් කන්ට්‍රෝල් කළා ආරිමිත ගෑකන කහාෆ් කු වේදා සම කෙන්සිලෝ කෙන්සිලෝ බෝල් සංකුරි ජෙහෙලා කුරේෂ හාෆ්තේ වදලා තන කොෆාත සන්සා කතරේ අනක ජසාදි තේරන නම්බර් වේගා වේගා කුර ෆනවා ලි බෝල් ආරං හොරි ආරිමිතින් Rafael Rafael ball control and arimatin diego to spare 20 minute kulayfa ngiro the team kure bistim kadalan je di felu croatia croatia area dima arimatin eldani stanisic de number stanisic eldani kurimati mata kodaya ge bohre rafael kuri ila ili bola meduna kyan felisic bolum kure fonwa ali bola meduna kyan bola ta kuria Rafael Rafael control kolla tan kol fato meduna kan poch kol counter control kol ever fato sensa ka tere gori vi number kensido kuri fono ala masse kuri kuri bar kolla de conte kuri jag kensido bol ha kuri jela titi kuri di fere kana bero ka kuri fono ala bola fato na persi di fa kuri ashara number de fono ala bol fato di fa kuri persi di fa kuri mat ber kol bola poch kol counter di fello tan kol fato vitinya bol fen tan kol fato jela sensa ka kari gori තේර නම්බර වේක වේක බෝල් ෆන් කුරි ජෙහෙලා කුරින් අරිමති රෆේල රෆේල් කුමත මඩ කොලා හර කොන්තේ නට්ටෝ රොනාල්ඩෝ රොනාල්ඩෝ තන කොල ෆාත් ජෙසා එක අරිමති විටින්ියා මෙදුනා කැම විටින්ියා කුරි මෙදුන හොස්ක කුරේෂ හාෆ් තේ කුරි ෆොනෝ අරිමති හාෆ් කැක කර කමෙදා සන ෆරාතු අෂාර නම්බර නගා දෙනි පෙඩ්‍රෝ කුමත මඩ කොලා ඇම්ති තින් කුන්ත පෙඩ්‍රෝ අදිස් පෙඩ්‍රෝ තන කොල ෆාත් ජෙසා දි විහි නම්බර විටින්ියා එන නගා විටින්ියා නු කෙන්සි දො ක්‍රේට නගා දි බල ෆාත් මොඩ්‍රිච් ෆෑජ් ඔස් කොනක බේරම් කුන් දෙ ෆොකස් එක අරිමති බෝල් බේර කොන ફોનવાલ બોલા હાફ કો વિદાસા પોચ કો કુંતે બોલ અટેક કુર દી ફેરે કરે કુંતેરિયા એન તો કો ફાત સંસા કતેરે કુરેશ હાફ તેરે બોલ અટે વીગા વીગા કોન્ટ્રો કો લેફ કુરિંગ આરિમતિ ફન સર્વિસ નંબર નુનો મેન્ડેસ મેન્ડેસ કુરિ જીલેફ તં કો ફાત સંસા કલ કરે કુરેશ હાફ તે કુરિ દીફ કુંતેરે કો કોન્ટ્રો કો કુરિ વન્નની એસ હાફ કો વિદાસા જીલેફ આરિમતિ એરે વર કરે દીફ વીહી નંબર કેન્સી દો આરિમતિ બેરો કરે કુરિ અશા નંબર એ નગાદે મસે કુરન એ પેડ્રો પેડ્રો નગાદે કુરિમતિ બલ કો તે કુંતેરે મિતિ નટ પ્રાસ તં કો ફાત જેચાલી ഹാഫ് കാക്കടക്ക മേദാസം തിൻ നമ്പർ ജസ തിൻ നമ്പർ റുബൻ ഡിയാസ് കുറിയ അരിമത്തിൻ ജസാദി ബോളയ റഫേൽ കൊണ്ടോക്ക നനഗായദ മസേ കുറിയ ബോൾ ഫഹാത്തു അത്താഫി കുറേഷ കൊണ്ടൻ അത്താൻ കുറിയ സാഫ് മിദവർ കൊജേല കുറിയ തിരിതിരി പോച്ചുക ഹാഫ്തെ ഫണവാദി ബോളയ അരം ഹുരി 11 നമ്പർ ബോഡിമി അനമസ് ഫഹാത്തു പോച്ചുക കൊണ്ടേ ബോൾ അത്താഫി അത്താ ബാക്ക് ഫഹാത്ത ഗോൾ കീപ്പർ കോസ്റ്റ കോസ്റ്റ കുറിയ സെൻസക കാരി ബോൾ ഫാ കുറിയ ജേദാ തിരിതിരി കുറിയ കുറേഷ ഹാഫ് കിതൻ ബോൾ അത്താഫി ಪೋಚಿಕ ಕುಂತೆನ್ ಕುರಿಯನ್ ಅರಿಮತಿ ಮೇದ ಹೊರಸ್ ಕೊಕ್ಕುರಿ ಫೋನವಾದ ಬೋಲ ಅಶಾರ ನಂಬರು ಪೆಡ್ರೋ ಪೆಡ್ರೋ ಕುರಿ ದೀಪ್ ಸಂಸಾಗಲ್ ಕ್ಯಾನಿ ಕುಂತೆ ದೀಪ ವರ್ಣಿತ ನಟ್ಟು ವಾಲ ವಣ್ಣನಿ ಕೆನ್ಸಿದ ನಟ್ಟು ವಾಲ ಕುರಿ ಅನಫಾತ ಅರಿಮತಿ ಕುರಿ ಫೋನವಾದ ಬೋಲ ಅರಣಿ ಸತಾ ನಂಬರು ರಫೇಲ್ ರಫೇಲ್ ಕ್ಯಾನಿ ಕುಂತೆ ದಿನ ನಗಾದಿ ನೇರತೆ ಬದಜಿ ತಿಂ ಕುಂತೆ ರೊನಾಲ್ಡೋ ಬಿಬದೆ ರೊನಾಲ್ಡೋ ಕಂಟ್ರೋ ಕೊದ ತಂಗ ಫಾದ ಜಸ್ಸ ಮನಕ ನಗ ನಗಾದಿ ಬೋಲ ಅರಣಿ ಕುಂತೆ ವೆಟ್ಟಿಗ ಫಿಫಾಕೊ ಬೇರ್ಕೊ ದಿ ಕೋನ್ರ 22 ಮಿನಿಟ್ ಕುಳೆ ವರ್ಣಿತ ನಗಾದಿ ಬೋಲ ದೇಕುಂತೆ ಬದಿ ತಿಬಿ ಪೋಚಕಲ್ ಗೆ ನಮಸ್ ಫಹತ ಕುಳೆ ತಿನ್ ನಂಬರ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಇಫಾ ಕೋ ಬೋಲ್ ಬೇರ್ ಕೋ ದಿಕೋನ ರಕ ಪೋಚಕಲ್ ವಿಹಿ ನಂಬರ್ ಕೆನ್ಸಿ ಲೋ ಆಶಾರ ನಂಬರ್ ಹೇಟ್ರ ದೇಕುಂತೆ ಗೈರತೆ ಬದಿ ತಿಬಿ ನಮಸ್ ಎ ದೇಕುಂತೆ ನ ಫುರ್ಸತ್ ಹೊಂದಿ ಬೋಲ್ ಬೇರ್ ಕೋ ದಿ ದನಿಕಾರಿಲ್ಲ ಕೋನ ರಕ ದಿ ಪೋಚಕಲ್ ಗೆ ತಿಮ್ ಮನ ಕೋನ ಮೆಚ್ಚು ಗೆ ವಿಸ್ ತಿಮ್ ಮನ ಕೋನ ಪೋಚಕಲ್ ಕೋನ ನಗಾರು ಏರ್ ತೆರೆ ಪೋಚುಗಲ್ ಫಸ್ಟ್ ಕೊಂತ ನೂನೋ ಮೆಂಡೇಸ್ ನಗಾದ ನಗಾದಿ ಕೋನರ್ ಏರ್ ತೆರೆ ದಾಂದ ಬೋದು ಫೋನವಾದ ಮಸೇ ಕೊನೆ ಬೋಮತಿ ಫಹಾತ ಕೊಂತೆ ಫಯಂ ಐ ಫ್ಯಾನ್ ಕುರಿ ಫೋನವಾದ ಗೋಳ ಹುರ್ತರ ಮತ್ತೆ ಬೇರೆ ದಿಯ ತೇವಿಸ್ ಮಿನಿಟ್ ಕುಳೈಫ ತೇವಿಸ್ ಮಿನಿಟ್ ಫುರ್ತಮ ಹಾಫ್ ಕುಳೈ ಫಿಂಗಿರು ದೇ ಟೀಮ್ ಪ್ರೇಮಿಸ್ ಟೀಮ್ ಕಂದಾನ ನಿದೆ ತೇವಿಸ್ ಮಿನಿಟ್ ಕುಳೈ ಮ್ಯಾಕ್ ಫುರ್ತಮ ಹಾಫ್ ಗೆ ಹೈಡ್ರೇಷನ್ ಬುರೇ ಕೆನೆಗಿ ಇವರ್ ಫೋರ್ ಗತ್ ಕುಳಮೆ ಅಗಮನ ಫಿನಗೆಂದನಿ ಯೋಗುತ್ ಪುರಿ ಮಿದನಿ group of mafkura round of 32 ga croatia the portugal battle from group rangol fursate take portugal living gate enemies croatia mara ko fursate nu gadi mi hafte ಈ ಮೆಚ್ಚು ಮೊಳುವ ಬೇಕು ರೌಂಡ್ ಆಫ್ 16 ಅದಕ್ಕೆ ಸೋಳೆ ತತ್ರ ಪುರಾಣ ನಮಸ್ ಬದಿವ ಬೇಕು ತಿಹೇನಿ ಭಾರತ ಅಲೋದಾಕ್ಯ
அது மீ இதையோ கேட்கணுக்கா சவ்வீஸ் மீட்டர் பதாயிரம் போஸ்ட் கதும் இதே சொட்டேங்க இப்போ ஃபோனுவாதா எனக்கு குருவேஷன் மாப்புற போச்சு கதும் ஹேஸ் சொட் ஃபோனுவாத ஃபோங்கிரும் குருவேஷன் ஃபோனுவாத ஃபோத்தி இதே சொட் சொட்டுன்றா டாகட் அது போத அதுமே அமாஜு போதங்க அமாஜுக்கு ஃபோனுவாத கொடுத்து என் ஃபோனாய் போய் போல் பொசிஷன் பதிலாயிரும் போர்ச்சுகல் ஃபன்சஸ் 100% குரேஷியா சாட்ஸ் தீம் பொசிஷன் கூட நாங்கள உள்ள முந்தாக ஃபாஹா பொதுவேணி போர்ச்சுகலும் போர்ச்சுகலும் சத்தியக சாட்ஸ் ஹப்பாஸ் தீபங்கிரும் குரேஷியன் தீபோத்தி ஹத்தியா ஹப்பாஸ் ஃபவுல பதிலாயிரும் குரேஷியன் தீம் ஃபவுல் அவ போர்ச்சுகலும் தீம் ஃபவுல் குரேஷியன் தி ஃபவுல் காட பதிலாயிரும் போச்சுக்கல் கார்டு குரேஷாக்கு கார்டு கொடுக்க